0: வினாடி விசை நெட்டவின சிந்து அஹனாத்ரே ஹித சன சன சிந்து அஹனத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் டக்கரகிகின் கலாசிக் ரேடியோ சிலக் கரான் கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ රේඩියෝ ගාඩන් ටියුනින් රේඩියෝ FM යන ඇප් හරහා වගේම තවත් වෙබ් අඩවි ගණනාවක් ඔස්සේ ශ්‍රවණය කළ හැකි.
1: livefm.lk

0: லங்காவிலாவின் ராத்ரியாட்டாய்
1: live.fm.lk
2: வேஹசன் நிவன ரித்மய www.livefm.lk